0: கத்தா வென்ன மிஸ்டனியால வென்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்த

0: என்ன மிஸ்டனியாலம் என்ன
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்த

0: என்ன மிஸ் தனியாளம் என்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஜானி எக்க தே துணு மாவட்ட

0: பிரபலாப்புர BYD நவீன தாக்ஷணே சமக வெடி தாவன துராக் அவம வியதமுக்கின் அத்தின்ன BYD பிளகின் ஹைபிரிட் ஹோ இலக்ட்ரிக் வாகனயக் வென்கரவாக நீமட்ட BYD பிரதர்ஷனாகாரேகட பெமினின்ன நெதோத் விந்தோ 112 125 125 அமதன்ன
1: சுபிரிசிது சேதிமக் சகித திவைனே வெடிம விஷ்வாசேதினு தாம்ரோ வஷின் மெஷின் விசிஷ்டதம அலவியன் பசு சேவாவ சமகின் சியலும தாம்ரோ பிரதர்ஷனாகாரவலின்
2: பஹேஷிஷத்வய அப்பஸ் சாமானி பெல அப்பஸ் உசஸ் பெல நிசக ஜெயகெனன உத்தர சதர பசுகே தச வசரக விபாக பிரஷ்ன பத்ர உத்தர சமக திவைன புரா பிஹிட்டி பொத் அலவி செல்வலின் லபாகத ஹேக அரகன்ன கியபன்ன தெனகன்ன ஜெயகன்ன சதர

ஓனராகல டிஸ்ட்ரிக்ட் டிஜே ஷான் பவர்ட் பை ரசல் ஃபுட் ப்ராடக்ட் ருவான்வெல்ல.